0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.
1: பதினெட்டு வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுசு?

0: You are listening southradios.com.
1: இப்பொழுது உங்கள் தென் வானொலி சேவை நம்ம சவுத் ரேடியோஸ் ஆப்பிள் கார் பிளே மற்றும் Android ஆட்டோ வசதியுடன் உடனுக்குடன் உங்கள் மகிழுந்துகளை கேட்டு மகிழ்வதோடு உங்கள் விமர்சனங்களையும் மதிப்பெண்களையும் 5 நட்சத்திரத்தோடு பகிர்ந்து மகிழுங்கள்.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி, சவுத் ரேடியோ சுடன்.

அடுத்து வருவது நீங்கள் விரும்பி கேட்ட பாடல், நேயர் விருப்பமாக இது போன்று பாடல் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள்.

0: உற்றத்துடன்.
1: இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
2: மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா, மேளம் கொட்டினா தாலி கட்டலாமா.

உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஒபிஷியல் செயலியில் ஹோம் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பக்கத்தில் சாங் ரிக்வெஸ்ட் பகுதியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கிறது.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

from your favorite songs. Only on southradios.com. உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணு.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: 4 பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோ.
2: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான். All your favorite hits only on southradios.com.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை அட நம்ப சவுத் ரேடியோஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகளுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.
2: Tamara, Tamara, Tamara, Tamara, Tamara, Tamara.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும் 4 பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்
1: இப்பொழுது நமது தென் வானொலி கேளை நம்ம சவுத் ரேடியோஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் வானொலி இப்பொழுது எல்லையில்லாத இசை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கின உலகின் முன்னணி தொழில்நுட்பங்கள் அத்தனையையும் கலையகத்தில் உள்வாங்கி மிக துல்லியமான அதிநவீன ஒலியமைப்புடன் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தருகிறது. பேரன்போடும் பெருமதிப்போடும் நம்மை ஊக்கப்படுத்தி தொடர்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.

Stay tuned with the South Radios. South Radios. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜ்

You're listening southradio.com. மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோஸ்

Radios, South Radios. இதுதான் South Radios. South Beats. South Vibes. எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். 8 after 8.

அடுத்து வரும் நான்கு பாடல்கள் அறிந்து கொள்ள ஆசையா? Stay tuned with South Radios.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: All your favorite hits only on southradios.com.

அழகா அழகா சிரிக்கிறாளுங்க. அடுத்த நோடியே முறைக்கிறாளுங்க. உசரா உசரா நினைக்கிறாளுங்க. உடனே உடனே மறக்கிறாளுங்க.

நீங்கள் இணைந்திருப்பது வானொலி செயலி சாத் ரேடியோ சுடன். நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண்கள்

ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

ஆவுடு ஃப்ரீ ஆவுடு ஃப்ரீ ஆவுடு மாமே. வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீ ஆவுடு ஃப்ரீ ஆவுடு ஃப்ரீ ஆவுடு மாமே. உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: அக்கா கிடா சவுண்டுடா மக்கிரா தரமோ வாய்யா
1: கொடி பறக்கும் குப்பத்துல கொசு.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது southradios.com.
2: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: You are listening to southradios.com.
1: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.
1: பியூட்டிஃபுல் வில்லேஜ். In that village, there was a beautiful garden. In that garden, there was only one mango tree. In that tree, there was one branch. In that branch, there was one and only mango. It was so sweet.
2: That mango, யாருடா மச்சான்?

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

0: ஷார்ட் நிக்கடான்னு
1: கே. ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணா.

your voice. I am singing song. Soup song. Flop song.

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். All your favorite hits, only on southradios.com.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.

ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். Get your feelings from your favorite songs only on southradios.com. ta ta ta ta tamara ta ta ta ta tamara ta ta ta

0: பீட்ஸ் சவுத் வைப்ஸ். இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ

அடுத்து வருவது நீங்கள் விரும்பி கேட்ட பாடலான நேயர் விருப்பமாக. இது போன்று பாடல் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள்.

0: are listening to South Radio from world most livable city to around the world.
1: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.

0: listening to southradios.com.
1: South Radios, உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

தூக்குத்துறனா அளப்பற, தூக்குத்துறனா தடாலடி, தூக்குத்துறனா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: ஊற்றத்துடன்
1: இப்பொழுது உங்கள் தென் வானொலி செயலி நம்ம சவுத் ரேடியோஸ் ஆப்பிள் கார் பிளே மற்றும் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வசதியுடன் உடனுக்குடன் உங்கள் மகிழுந்துகளை கேட்டு மகிழ்வதோடு உங்கள் விமர்சனங்களையும் மதிப்பெண்களையும் 5 நட்சத்திரத்தோடு பகிர்ந்து மகிழுங்கள்.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா
1: தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: South Radio from world most livable city to around the world.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ,
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
2: Classic, and at the same time, progressive.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி. சவுத் ரேடியோ சுடன் ரேடியோ சுடன்
1: எடியே.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை நம்ப சவுத் ரேடியோஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: listening to southradios.com.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.
1: உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுதே செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.
1: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது

0: அன்பு தாய்மார்களே மற்றும் பிசியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.
1: சமர வனிதா சௌஞ்ச லிம்பியா.

listening to southradios.com. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: சபதத்தின் வானொலி செயல் இப்பொழுது எல்லையில்லாத இசை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கின உலகின் முன்னணி தொழில்நுட்பங்கள் அத்தனையையும் தலையகத்தில் உள்வாங்கி மிக துல்லியமான அதிநவீன ஒலியமைப்புடன் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தருகிறது. பேரன்போடும் பெருமதிப்போடும் நம்மை ஊக்கப்படுத்தி தொடர்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.

குறிக்கு வத ஏ மகராசர்கள் உள்ள காளித நிலையாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடல் வாழிகள் புட்டை சூழ்ந்திடமன் டாடியும் வருவான் வருவான்.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, ஜி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

காலிலே கை தட்டுகிற ஓசையில சுத்தி வரலாம் சூழ்ந்து வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா?
1: ஒரு ஃபுல்லே சொல்லுவோம்.
2: Back to back, four heads with the Prachi FM technology.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்.
1: இப்பொழுது உங்கள் தென் வானொலி செயலி, அட நம்ம சவுத் ரேடியோஸ் ஆப்பிள் கார் பிளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வசதியுடன் உடனுக்குடன் உங்கள் மகிழுந்துகளை கேட்டு மகிழ்வதோடு உங்கள் விமர்சனங்களையும் மதிப்பெண்களையும் 5 நட்சத்திரத்தோடு பகிர்ந்து மகிழுங்கள்.

0: என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா?
0: காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா?

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

0: ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

0: இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோ.
1: You are listening to southradios.com.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான்
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண்

0: ஏன்பா போதுமா, நான் கடையை மூடணும், இடத்த காலி பண்ண.
1: அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.

உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ். Get your feelings from your favorite songs only on southradios.com.

0: You are listening to southradios.com.
1: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண்

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான்.
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண்கள்

to South Radios. From world most livable city to around the world. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது South Radios.

0: உற்ற தோழன்.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை அட நம்ப சவுத் ரேடியோஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

மாடி தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிக்கிற ஊருசனோ கொண்டாட போகுதையா.

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.

0: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: அடையாள பகவதி.
1: மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம் பேரு நிலைச்சிருக்க, எக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: Get your feelings from your favorite songs only on southradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

கேட்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com. இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும் 4 பாடல்கள்.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்த பின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. இப்பொழுது சவுத் ரேடியோ செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்டில் சொடுக்குங்கள். புரட்சி வானொலி, தமிழ் பீட் வானொலி, தமிழ் மெலோடி வானொலி, ரகுபானியம் வானொலி, ராஜாங்கம் வானொலி, ராஜா மெலோடி வானொலி மற்றும் தேனிசை தென்றல் தேவா வானொலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: Stay tuned with the South Radios. South Radios.
1: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி. South Radios உடன்.

நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். All your favorite hits, only on southradios.com.